0: பரோமா தாஸ்குப்தா, ராஜீவ் சுந்தரேஷன், ராஜேஸ்வரி சச்தேவ், ரித்விக் சஹோரே, அவ்னீத் கௌர் ஓர் பிரஷாந்த் நாராயணன் கி ஆவாஜோ மே யே கீத் அபி ஆப்னே சுனா. ஃபில்ம் கா நாம் தா சிடியா கானா. கீத் கே போல் தே அனில் பாண்டே கே ஓர் சங்கீத் தா மனீஷ் திவாரி கா.
1: கம் ப்யாஜ் பே லோன் சாஹியே, வோ பி ஆப்ஸ்.